0: சொன்ன மாதிரி கேட்டுக்கிட்டு ரிச்சம் சொன்ன மாதிரி அடித்த அது ஒரு ஃபால். Mira, me llamo Petra, llamo desde Establiment.
1: Radio Murta, una radio de aquí, feta.